0: பிராட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: மெய்பே மொழி மத கிரீம சுரேகி முமாக தொட்ட
2: மார்க பாவிதேதி ஜங்கம துரகதனை பாவிச்சு நுகரான
1: சுப கவனக் பரிசமின் கிகின்ன
0: லாகான ரேடியோ ITN.

0: ஹஸ்கி வாய்ஸ்க்கு அனாவசியத்தில் பாவச்சுக்கிறேன் நெத்து சிங்கரான குடக்கொண்டாய்
1: அப்போ ஜய பிரார்த்தனாக்கணும் இதுலேயே தமிழ் வெளிச்சிட்டு உள்ளது லவண சிகுராதர் பலன் முகது வேலாத்தியில் ஏ ஜாகிரகணத்துக்கு அனாகத்தேக்கான சீனமாகும்
2: ஏ தரங்க அங்க திஸ்பந்தா ஹயன் தனக கலே ஜனனி
3: யசோதா
1: ஜனனி யசோதாகே ඉදිරිපත් කිරීමයි එහි තිබෙන අපූර්වත්වයන් පිළිබඳ එකතු වුණු සටහනයි මේ සේරමත් එක්ක ඊළඟ අදියර ඊළඟ අවස්ථාව ඊළඟ ශිල්පිනිය හෝ ශිල්පියා හඳුන්වා දෙන මොහොතට අපි ගමන් කරමු ඒකට
2: කෙටි විරාමයක්
1: කෙටි විරාමයක්

0: Lakhanda Radio ITN அடக்குமுறி ரலுமாவதி நில்குருல்லா சோனாலிகா அஸ்வபல 50க்கு என்ஜின் தாரிதாவ அவும இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடதுசா அமதர கோடஸ் கெனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் திவினிபுரா ஏதி டிவிஸ் சோனாலிகா அலவி நியோஜித்யான் வெதில் ரக்ஷணிய வியாபதின்ச்சிய அவுர்து ஹதர்க்க சேவாவசா வகக்கிம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதில் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலயா
1: අවස 5 විනාඩි 34යි වෙලාව. වෙලාව ඔබ වෙත ගෙනාවේ.

0: மாறாதிகாய்.
1: நவ பாசல் வாரிய ஆரம்பிக்கிறேன் பலமுவ ஒபகே தருவாகே பாசல துள டெங்கு மருதன வடசிட்டஹான் கிரியாத்மக கிரேமிட்ட வகபலா கண்ண பாசல் பரிஷ்ரே துள இவத்திலான ஹிஸ்டின் தய யோகட் கோப்ப போல்கட்டு வேணி வதுர ஏகத்துவன திரவிய வினாஷகரான தருவாகே பாசலே அட்டி வெஹிப்பீலி சுத்த பவித்ரகர ஒபகே தருவாட்ட டெங்கு வலின் துரு பாசலாக மேகிரேமிட்ட ஒபத் சகாய வண்ண அபிரட்டே அநாகத்தே மதுரவ குட்ட வினாஷ கிரேமிட்ட இட நொத்தபான டெங்கு மாராந்திகாய்
0: டெங்கு மாராந்திகாய் சபுவ எக்வேமோ டெங்கு பரதமோ.